0: ஆடி எட் ஷேர் ரன் ஐ திங்க் சோ
1: ஓகே
0: நன்ஸ்
1: பாப்பார
0: சந்து
1: தும் பந்தரோ நேனே
0: ஏவா
1: ஓலா ஓலா.